0: ஆக்கிலன் லீமாக்க ஆதிரன் சோசியல் பகி இந்தோனேஷியா.
1: Oh, ternyata Bejo. Masuk dulu. Ningsih masih di kamarnya.